நின்ற கருணாமயா, ஓ குணவந்தா ஓ குணவந்தா, நின்னா குணகானமாடலு பதகளு சிகுத்துள்ளா, பதகளு சிகுத்து.

சுந்தர நயனா, எந்த சுந்தர வதனா, ஹெண்ண எதகே நோட, நூறு ரூபானா, சவி மாத்தனாடுத்தா, சவியாகி ஹாடுத்தா, பழுகே வந்தனு நன்ன பேட்டையாடுத்தா, நான் அவன நோடுத்திரே, அவன் என்ன நோடுத்திரே, சூஜி கல்லினாகே, மனவா செலையுத்திரே.